0: मीडियम वेव 438.6 मीटर अर्थात 684 किलोहर्ट्ज पर ये आकाशवाणी का श्री विजयपुरम केंद्र है। इस समय शाम के 4 बजे हैं। आज की दूसरी सभा में आप सभी श्रोताओं का हार्दिक स्वागत है। सभा के आरंभ में लीजिए सुनिए निकोबारी कार्यक्रम।
1: சின்னா மென்யூரோ கிரகமாக இங்கிரிய தக்கா லம்பக் தெலுங்கம் மீடியம் வியூ த 438.6 மீட்டர் ஹேக் 684 கிலோஹர்ட்ஸ் ரம்மாங் எலுங்கி அகாஷ்வாணி இஸ்ரீ விஜயபுரம் மன்னி நிக்கோபாரி ப்ரோக்ராம் தஹாங்க
2: மின் காத்தலோன் இங்கிலஹாரா இங்கம் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா ABBM JAY அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலேண்ட்ஸ் ங்கம் சர்க்காரி ஹெல்த் ஸ்கீம் நீ ஸ்கீம் நரமாங் இங்கம் சர்க்கர் நதானுங்கன் ஹி ஐமி ஹோய் அட்ராயு ஐஹமுக்தரே எல்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏஹி பரி ஹங் இனுவ தங்கம் BHH ஹேக் AAY ரஷன் கார்டு இப்த இனுவ தங்கம் BHH ங்கம் தங்கமினேஞ்ச ப்ரையோரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் ஹேக் AAY அந்தியோதயா அன்ன யோஜனா ராஷன் கார்டு இப்த நவீங்கம் ஆயுஷ்மான் கார்டு நச்மிஹோ சானவீல ராசன் கார்டு உரேக்கு அப் 15 ஆகஸ்ட் அலாங்கோ சிங்கேர் நகினேதலா நரன் ஹி அயட்ராயு ஐ ட்ரீட்மெண்ட் அரே இ எல்மெனே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மிஹோய் ஐ எல்ங்கம் கார்ட் ஆயுஷ்மான் ஆப் ஹேக் CSC ஹெல்த் கேர் ஹேக் மிஹோய் ஐ எல்ங்கம் ஜிபிபந்த் ஹாஸ்பிட்டல் ஐ வி லங்கம் ஆயுஷ்மான் கார்டு ரமாங்கிங்கம் நோடல் ஆஃபீஸர் ABBM JAY அனி மின்காத்தலோன் ஹோயே ஹேக் தேஹாகித்திர தரணி மாவட் கரச்சோங் நலக் எல் ஹோயனே குன் பனம்பி எம்வி ஹட்பே கிரார்கன்ன சுமாய் வந்த டிக்லிபூர் இப்தின்னி யா லாங்கோச்சிங்கேர் இத சட்கன்றோ தலாபு நலக் ஃபினிக்ஸ் பேஜட்டி மா சவான் இப்தின் ஃபூல் ஆ லாங்கோச்சிங்கேர் இத சட்கன்றோ தலாபு நாங் டிக்லிபூர் சக் மாயபந்த ரன்மின் அல்தால கண்டாவான் நஜு ஸ்ரீ விஜயபுரம் அசுன்கரா டெனுவை கம்ச்சோங் எம்வி கேம்பல் பே நச்சு லீடர் லமான் இது சம்கன்றோ தலாபு நலக்ய ஹெடோவாஃப் ங்சவான் இப்பியாங்கோ சக்காம இதமா ஜோத்திரகன்றோ தஹாத்தம் நிறாங் லீடில் அண்டமான் நச்சு ஸ்ரீ விஜயபுரம் எம்வி காலிகாட் கிரண்கர நச்சு லீடில் அண்டமான் த காணி குபார் இப்சிதா தாலாங்கோ சிங்கேர் இது சட்கன்றோ தலாபு நலக்ய ஹெடோவாஃப் ங்சவான் இப்பினேவ்ரா லாங்கோ சிங்கேர் இது ஃபென் கண்ட்ரோ தலா ஹராப் நிறாங் காணி குபார் சக் லீடில் அண்டமான் அன்மின் எல்தலகன் ஹவன் நச்சு ஸ்ரீ விஜயபுரம் எம்வி சென்டினல் கிரண்கரனச்சு லீடில் அனமான் காண்டிகுபார் சாவரோ தரசகாச்சால் நன்கோரி மகாச்சா த அஃப்ராபே கெம்பல் பி இன்றி இப்த லூசியன் அலாங்கோச்சிங்கேர் இது சட்கன்றோ தலாபு நிலக்கிய ஹெடோவாப் ங்சாவான் இப்த ஃபுல் சியன் அலாங்கோச்சிங்கேர் இதை மச்சுதற்கன்றோ தஹத்தம் நிறாங் கெம்பல் பே சக் அஃப்ராபே மகாச்சா நன்கோரி கச்சால் தரச சாவரா காண்டிகுபார் த லீடில் அனமான் அன்மின் அல்தலகன் ஹவன்னச்சு ஸ்ரீ விஜயபுரம் ஹேகன்மின்கம் சோங் எம்வி காலிகாட் நச்சு இமினெலாலோங்கப்பனம் நலுக்த லீடில் அண்டமான் காண்டிகுபார் சாவரா தரசா கச்சால் தனன் கௌரி கெம்பல் பே இப்த நிர்ணயசாத் அலாங்கோச்சிங்கேர் இது சட்கன்றோ தலாபு நலுக்ய ஹெடோவாவ் ங்சவான் இப்த லுவனாய் அலாங்கோச்சிங்கேர் இது நெர்சின் கன்றோ தலா சக்காம நிறாங் கெம்பல் பே சக் நன் கௌரி கச்சால் தரச சாவரா காண்டிகுபார் த லீடில் அண்டமான் நன்மின் எல்தலகன் ஹவான் நச்சு ஸ்ரீ விஜயபுரம் எம்வி கெம்பல் பே கிரண்கரன் நச்சு நன் கௌரி த கெம்பல் பே இப்த கவுக்சிய நலாங்கோச்சிங்கேர் இதை மச்சுத்திரகன்றோ தபுஹு நலுக்ஞ ஹெடோவா ங்சவான் இப்த லூசிய நலாங்கோச்சிங்கேர் இதை ஹேவர்கன்றோ தலாப்புஹு நிறாங் கெம்பல் பே சக் நன்கோரி அன்மின் அல்தலகன் ஹவான் நச்சு ஸ்ரீ விஜயபுரம் அனு நுன்னே மின் காத்தலோன் ஹி இங்கிலஹராப்

இனி ப்ரோக்ராம் நேஹாங்கிமின் டிப்ஸ் தமிழே தின்க ஹலிலமே ஹோலி ஆ ஹர்மந்தர் பி உரேன் சென் ஐ ஹாங் ராங் இ டிப்ஸ் கம் டிப்ஸ் ஹி இங்க லஹராப் த லிவிங் வித் பர்பஸ் கம்தங்க மிச்சம் அனஹங்கோ தேங் தக் நே குங் பனம் இனே தங்க மு ரே தக் ஹேஹி ஐ ஹங்லோகென் இனே தங் லனுட் லென்ற லா என் ஹ பரி அக்காஹாக்கு தப் மிச்சம் லா என்ற தலுக்தென் இன் தோ அக்காஹாக்கு தப் மிச்சரே ஐ லா என்வ ஹேக் மிச்சம் லா என்ற இன்றி ஏ என த மிச்சுவ உ ஐ மேச் மினே தலேன்கேன் ரே தக்ரே இத ஹெங் சக்காம உன் மேச் தேங் சக்காம ஐ அட்

0: தாங்கி திங்க நதிக்கு ஞனே தான் தீரா ஆ ஹர் மந்திர பே ஹோயங் கதல்காங்கின் சென்கை தங்கமு ஹேக் இன்னுரி ஏ ஹாங்ரோங் இத கசாத இத ஃபேன் கண்டோத லாஹரா ங்கையன்
1: அபி ஆப் நிகுபாரி கார்யக்ரம் சுன் ரஹே தே யே ஆகாஷவாணி கா ஸ்ரீ விஜயபுரம் கேந்திர ஹே இஸ் சமய ஷாம் கே 4 பஜ்கர் 30 மினட் ஹுயே ஹே ஆயே அப் சுன்தே ஹே சுகம் சங்கீத்

4.38 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலை வரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆடி திங்கள் 18ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழம்பம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், தொல்லம் இசையருவி மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒலி உலவரும்.

குரல் அமுதம். அறத்தின் மூங்கு ஆக்கமம் இல்லை, அதனை மரத்திலின் ஊங்கு இல்லை கேடு. பொருள்: ஒருவனது வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மை பயப்பது வேறேதும் இல்லை. அறத்தை போற்றாமல் இருந்தால் அதை போல தீமை பயப்பதும் இல்லை. மீண்டும் குரல்: அறத்தின் ஊங்கு ஆக்கமம் இல்லை, அதனை மரத்தலின் ஊங்கு இல்லை கேடு. குறள் எண் 32, அதிகாரம் 6, வலியுறுத்தல்.

0: தகவல் நேரம் வானிலை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் காற்றின் வேகம் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை நண்பகல் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 6:15 சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி பம்புகா நாளை காலை 6:15 சுராஜ்தீப் பயணிக்க உள்ளது. அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ராணி லக்ஷ்மி நாளை 11:00 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1:00 சுராஜ்தீப் செல்லும். சுராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஜாலிபாய் நாளை 11:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2:00 சஹிப்தீப் செல்லும். சஹிப்தீப்பிலிருந்து மாலை 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஹட்வே நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி பாரடாங் நாளை மாலை 5:00 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 சுராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹிப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். நேயர்கள் இதுவரை வானிலை அறிக்கை மற்றும் தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து விவரம் கேட்டீர்கள். நேயர்களே, தொடர்வது படித்ததும் பார்த்ததும். வழங்குபவர் ரேவகீஸ்வரி.
1: அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதி ரேவகீஸ்வரி. சரி, முயற்சி செஞ்சா முடியாதுன்னு ஏதாவது இருக்குதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, முயற்சி செஞ்சா எல்லாமே முடியும். முடியுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எல்லாமே முடியுமா? எல்லாமே இதனடா வம்பா போச்சு. திரும்ப திரும்ப கேட்டா நமக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்குல்ல. எல்லாமேனா எல்லாமேன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு எல்லாமே முடியும் தான். சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 90-10 இல்லை 80-20, 80% முடியும், 20% முடியாதுன்னு வச்சுக்கலாமா? அடப்போமா, எதை முயற்சி செய்யறோங்கிறத

0: பொறுத்து தானே இருக்கு. இல்லைனா இப்படி சொல்லலாமா, யாரு எதை முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? சரி, எதுக்கு இவ்வளோ பீடிகை? ஒரு மன்னர் எடுத்த முயற்சி வெற்றி அடைஞ்சதா இல்லையா தெரிஞ்சுக்கலாமா? ஒரு இளைஞன் இருந்தான், எதுக்கு எடுத்தாலும் ஏமாற்றமோ, அதனால அவனுக்கு அளவுக்கு அதிகமாக கோவம் வருது, என்ன செய்யறதுனே அவனுக்கு புரியல. கௌதம புத்தர்கிட்ட வந்து நின்னான். புத்தர் ஒரு கதையை சொன்னாரு, அரசர் கதை தான். ஒரு மன்னர் தன்னுடைய நாட்டை நல்லா தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு, பக்கத்து நாட்டு அரசனை பார்க்கணும்னு போறாரு. அந்த மன்னருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவருடைய ஞானத்துக்கும் அமைதியான சிறப்பான ஆட்சிக்கும் ரொம்ப பேர் போனவர் அந்த மன்னர். அந்த மன்னரை தான் இவர் பார்க்க போறாரு. ரொம்ப சிறப்பான வரவேற்பு கொடுக்குறாங்க. அடுத்தது விருந்துதான். ஆனா அவருக்கு பரிமாறின உணவுல ஈ விழுந்திருந்துச்சு. அய்யோ, அப்புறம் என்னாச்சு? ஷாக்கக்காரங்க, ஷாக்கக்காரங்க. அந்த மன்னர் தன்னோட விருந்துல போய் இப்படி ஆயிடுச்சு, ஒழுங்கா உபசரிக்க முடியாம போயிடுச்சுன்னு நினைக்கவே இல்லை. ஒண்ணுமில்ல மன்னா, அது ஒரு சின்ன ஈ தான், ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு வேலையால கூப்பிட்டு வேற உணவு பரிமாற சொன்னாராம். விருந்து அப்படியே தொடருது. விருந்துக்கு போன மன்னருக்கோ ஒரே ஆச்சரியம், என்ன இவ்வளோ சாதாரணமா எடுத்துக்கிறீங்க? சாப்பாட்டுல ஈ விழுந்துட்டா ஒரு சாதாரண பிரஜை கூட ரொம்ப கோவப்படுவான். நீங்க ஒரு பெரிய மன்னர், உங்களுக்கு கோமை வரலையே? இதே இடத்துல நான் இருந்திருந்தனா எனக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கும். அந்த வேலையாளு இந்நேரம் உயிரோட இருந்திருப்பானா இல்லையானே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு ரொம்ப காரசாரமா கோவமா சொல்றாரு அந்த மன்னர். அதுக்கும் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம விருந்து கொடுக்கற மன்னர் என்ன சொன்னாருன்னா, தவறா நினைக்கலன்னா நீங்க இப்படி கேட்டதுக்காக நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி கேட்டதுக்கு அப்புறம், இவ்வளோ பவ்யமா கேட்டதுக்கு அப்புறம் வேணா நான் சொல்ல முடியும், அதுவும் விருந்துல. அதுவும் அந்த மன்னரை பத்தி நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்ததால சைலண்டா அவர் சொன்ன அட்வைஸை கேட்க ரொம்ப ஆவலா இருந்தாரு இந்த மன்னர். மன்னா, ஒரே ஒரு சின்ன ஈ உங்களுடைய நிம்மதியான மனநிலைய கெடுக்கலாமா? பிரச்சனை உணவுல ஈ விழுந்ததால இல்ல, நாம கொடுக்கற ரியாக்ஷனால தான் நம்ம நிம்மதி கெடுது அப்படின்னு சொன்னாராம். அட ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மன்னருக்கு சுத்தியால் அடிச்ச மாதிரி தெளிவா புரிஞ்சுது. அந்த மன்னர் தன்னோட நாட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அனாவசியமா ரியாக்ஷன் கொடுக்கறத குறைக்கிற யுக்திய கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரை சுத்தி நடக்கிற விஷயங்களை நிதானிச்சு நோக்கிற தெளிவு அவருக்கு கிடைச்சது. அதிகாரத்துல இருக்கிற மன்னருக்கு இந்த தெளிவு கிடைக்குதுன்னா அது சாதாரண விஷயமே இல்லை, இல்லைங்களா? அந்த நட்பு மன்னர் அமைதிக்கும் ஞானத்துக்கும் பேர் போன அந்த மன்னர் சொன்ன விஷயத்த முழுமையா உள்வாங்கினதுனால கிடைச்ச பரிசுதான் அது. டோன்ட் ரியாக்ட், ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் அப்படின்னு அந்த மன்னர் உள்வாங்கின மாதிரி, நீயும் உனக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா நிதானிச்சு யோசிச்சு பாருன்னு சொன்னாரா புத்தர். புத்தர் சொன்ன மாதிரியே அவருடைய கோபம், ஏமாற்றம், வெறுப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுதான். அந்த இளைஞனுடைய முயற்சி நல்ல பலனளிச்சது. இப்ப சொல்லுங்க, இந்த முயற்சி பலனளிக்குமா? முயற்சி செஞ்சா முடியாதுன்னு ஏதாவது இருக்குதா சொல்லுங்க. முடியுமா முடியாதா என்ன? ஒன்னு ஆமான்னு தலையாட்டுங்க, இல்லனா இல்லன்னு தலையாட்டுங்க. இப்படி ரெண்டு பக்கமும் தலையாட்டி கன்ஃபியூஸ் பண்ணா எப்படி? ரூல் யுவர் மைண்ட், அதர்வைஸ் மைண்ட் வில் ரூல் யூ அப்படின்னு சொன்ன மாதிரி, நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரியலன்னா, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம மனது நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும், இல்லைங்களா? அப்புறம் அந்த மன்னர் அட்வைஸ் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அது என்னன்னா, பல ஆயிரம் வீரர்களை பல நூறு போர்க்களத்துல வீழ்த்தினவனை விட தன்னோட மனதை தானே வெற்றி கொண்டவன் தான் மிகச்சிறந்த வீரனாகவும் மன்னனாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம்.
1: படித்ததும் பார்த்ததும்
0: என்ன, அமைதியாயிட்டீங்க? ஓ, யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன ரியாக்ஷன் கொடுக்காம இருக்க பிராக்டிஸ் பண்றீங்களா? சரியா போச்சு.
1: வழங்கியவர் ரேவிகேஸ்வரி.
2: படித்ததும் பார்த்ததும் வழங்கியவர் ரேவகீஸ்வரி.
3: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: நேயர்களே, உலக தாய்ப்பால் வாரம் 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 தேதி முதல் 7 தேதி வரை உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இவ்வாண்டின் கருப்பொருள் பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் எ சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப் ஸ்ட்ரென்தன் வாட் ஒர்க்ஸ், அதாவது வாழ்க்கையின் நிலையான நீடித்த தொடக்கத்திற்கு தாய்ப்பால் ஊட்டுதல், எது நன்றாக செயல்படுகிறதோ அதை வலுப்படுத்துங்கள் என்பதாகும். இது உலக தாய்ப்பால் வாரத்தின் முக்கிய முழக்கமாகும். வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு பிறந்த முதல் 6 மாதத்திற்கு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். அதன் பிறகு உகந்த வளர்ச்சிக்காக 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலும் தாய்ப்பாலுடன் துணை உணவுகளையும் சேர்த்து தொடர்ந்து கொடுக்க வேண்டும். உலகெங்கிலும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதால் ஏற்படும் உடல்நல நன்மைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், தாய்மார்களை தாய்ப்பால் ஊட்ட ஊக்குவித்தல் மற்றும் தாய்ப்பால் ஊட்டுவதற்கு உகந்த சூழல்களை உருவாக்குதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது.
2: நேயர்களையே தொடர்வது துள்ளும் இசையருவி.

துள்ளும் இசையில் விநிகழ்ச்சியில் துள்ளலான பாடல்களை கேட்போம் அணியர்களே.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக அக்னி நட்சத்திரம் திரையிலிருந்து இளையராஜா மற்றும் குழுவினர் பாடிய பாடல். பாலியின் வரிகளுக்கு இசையமைத்தவர் இளையராஜா.

அடுத்ததாக ஒழிப்பது காதல் பரிசு திரையிலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடல் வரிகளை எழுதியவர் வைரமுத்து, இசை இளையராஜா.

நேயர்களே, ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து துள்ளம் இசையர்வு நிகழ்ச்சியில் துள்ளலான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது நிலை நேரப்படி மாலை 5:22 நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் நேயர்களே.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிப்பது விடுதலை திரையிலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல் கொடுத்த பாடல். புலமைப்பித்தன் வரிகளை இசையால் அலங்கரித்தவர் சந்திரபோஸ்.

0: இத்துடன் இன்றைய தமிழங்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, உறங்கும் போது காண்பது கனவல்ல, எது உன்னை உறங்க விடாமல் செய்கிறதோ அதுவே கனவு என்ற டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனைவர்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இந்திரா. வணக்கம் நேயர்களே.
1: अभी आप तमिल कार्यक्रम सुन रहे थे. ये आकाशवाणी का श्री विजयपुरम केंद्र है. लीजिए अब सुनिए बांग्ला कार्यक्रम.